தோறும் சந்தோக்குன தாஞ்சரி பசி ஆகாஷ்வாணி ஃபல்கை கங்லா சேனல்கே இருக்கு தோறும் பரிமி ஹவுசிக் அயுக்கி பூங் மாப்பன் மக்காய் தாரி தபிசி நாய்கோ டாக்கிசி